ஆடி காரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் கமால ஹாரி தாரி மாயி மீர மனவிகார் கதன மோன முரளிதாரி கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண